cha zhong huan ni zang zha de tang de qie wei ni da de su bu tian ri zhu ge ye wen yan ni cha de cha zhong huan su bu zhu wei lian chang mang du qie ye tie le cha zhong huan ji qie zhu cuo gong le tian zhe yue ba cui ji ye cha zhong huan ji qie zhu zhong ba la ni ni xu zap ge ne sun zhu pa la guo ji yue ji 제주공원련파된공기사고르지경원라 杨总起华安创的严波创作出名严永安起小本阿不呢恰中欢起恰咱这边东北熊大了继续他恰个里表把他车雄所可以约天呢土追起亚的贼起呢恰中欢起公安他天了年为恰住了六百解决了刚过特别起的事杨总土严永安得不恰中欢了解决起跟起密码不约紧看着了听摸了三顿去约吧你恰住换错杨总图点么汤马拉洗一恰脱不的事恰住换起恰住那么人被行光了吞把汤恰住送被吕布脚不约别旁边你被强一点亏恰住欢帕曼尼比人们的观念其实土塞催我的亲爹塞里南吹别南都没念且居身边我这撒着鞋土切个鱼巴塔天天恰咱都不亲爹我这撒着阔别南年马的救用年恰住去撒着罗对不对主义约恰住南尼南米银荣吹巴家就没进恰住错吹巴家特别切土恰住欢喜，三日月菜，七日酒用月。

0: Yang ya.
1: Pas de juta ngasu masu da.
0: Jage chena nga pomyo la pati nye di jishi be a.
1: Rangu ne sunam chem te jishi tuwa. Mo rangi rangi kwa ri shi ga pi na.
0: Ding ar sunam chem yu sar shi. Yi ne nye chang na di jishi ha ri na.
1: Shi wei chu. Rangi nye ne zu shin ki be. Nga ri mi ji ge. Bi jin ga le ge. Pa mi ni le kang pu nyu. Ko na ni le. Gen ju chi se ku yu ya wu chi tun tu bu go shi. Ta na ga ro zhi ya tu zu mi du. Nga ru tuwe kien zhiji le, ga bu yu me, nga re xing mi du. Tante rang le ga ro xu tu jie. Mo rang ge rang kang ku zhe bai ma zi, ma kwa xio si wo shi. Rang zhang na jie ya kar du a. Shi wei cong, rang gu bu di le, zhe shi.
2: Di zhe si ma xue. Ka se xie wu shi. Ding se bu di zhe xie bi na, ho cui ma shi.
1: Rang yi long wo ne, han bu cata xun yu di zhe shi xia. Sam le ya wu xie dong da.
3: 你做着我最痛苦嘛这一年我那么没吧上个没准有嘛这来看不用嘛这如今是不是钱太热上三不动啊听我让个罗饭天天是你的看不过于是让你要这个最羡慕就他的要我最没多看不到没准没准这些让你过过于是我这没准让你让我对嘛去看这些听我你饭天天你说的这些对啊
0: 你干什么事？
2: 干事的人家信过也许多，然后看着过于呢，略多瞧不着的。你让人觉悟，等着犯了搞不明白。其实咱们让人搞不明白呢，人家还是以那略多钱钱，没让人得瞧不着。没让人过也的，没让人六七星期七年一，瞧个起谁？嗯，
0: 我怎么让人可以？一年年长的，没让人家搞不明白，我那心嘛松。
2: 做干嘛个？干什么事？
1: 做的事情吃下的，要是对土皮呢，让你给家庭去说，继续的是，现在的给他动不是吧？弟弟，弟弟，弟弟，是为从，可对于你，让对了大摩天别够了，肯定叫我拿三百三十吨给我妈些，让看着国美的三百五千单不是，看着一年了过三百三十单皮呢，让上些杂杂去不是心里边，等着房给让老大天别够了，不然要我多死钱。 莫让给让老大莫准备够了，独家独自过是吧？你这前面的老头嘛的，让他的姑娘对不对？咱们两个是当班级了，让给对面有几次见，别准欠我些，多次见，莫让给让给老大同学啊，咱们可完远呀，有些。哟，
4: 给你去是的。